சத்புத்தி சத்ய நிரதி சத்குணங்குலு சத்புத்தி சத்ய நிரதி பக்தி

தினகருடு சாந்துடை தோச்சே தினகருடு சாந்துடை தோச்சே தினமுலிந்த குருசலையனு சலிகாலி சுருக்கு வச்சே பொலமுலன் ரேடி குருட்டி வெண்ணலோன குப்பலன் ஊச்சு காப்புரு கொந்துலெத்தி பதமுலன் பாடத்தொடகுதுரு ஜனுபச்சேலகு முத்தியால சருளு கூர்ச்சி மெரப பண்டகு குங்கும மெருப்பு தாழ்ச்சி பந்தி பூவுல முகமு அல்லல்லந்த விப்பி மனகுருகம்புல தானிய சம்பதல நில்பி சரசுராலைனா